4.686 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒளிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 30ஆம் நாள், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

நேயர்களே, இன்று குரல் அமுதம் தகவல் நேரம் திரு காளைராஜன் அவர்களுடன் நேர்முகம் மற்றும் சிந்தனைகள் ஆகியன ஒளி உலாவரும் குரல் அமுதம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள்: இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்கினால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். மீண்டும் குரல்: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் எண் 45, அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: SBI, digital first, customer first, nation always.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது தகவல் நேரம்.

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பெரும்பாலான இடங்களில் அதிகப்படியான மழை பெய்யும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ராணிலக்ஷ்மி நாளை காலை 6 மணிக்கு சுரஸ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 6:15 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். அடுத்ததாக மாலை 5 மணிக்கு சுரஸ் தீப் செல்லும். 17ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சஹித்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு சுரஸ் தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். பிற்பகல் 2:30 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 11:00 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 1:00 மணிக்கு சுரஸ் தீப் செல்லும். பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 11:30 மணிக்கு சுரஸ் தீப் பயணிக்கும். பிற்பகல் 2:00 மணிக்கு சஹித்தீப் செல்லும். மாலை 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்கும். நேயர்களே, தற்போது தகவல் நேரம் கேட்டீர்கள்.

0: 5 days to 412 days. New FTTH plan for monthly charge of 1.99 month plus GST, providing speeds up to 200 MPS.
1: चाहे सपना एक परिवार का हो, एक बिजनेस का या पूरे देश का, हर सपने में है भारत की नई तस्वीर। इस स्वतंत्रता दिवस पर SBI की तरफ से आप सभी को हार्दिक शुभकामनाएं। आइए हम सब मिलके साथ भारत को और आगे ले जाएं। SBI, डिजिटल फर्स्ट, कस्टमर फर्स्ट, नेशन ऑलवेज।
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்முடன் பங்கேற்க இருப்பவர் எழுத்தாளர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு SP காளைராஜன் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் கண்டவர் ரேவகீஸ்வரி.
3: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். தாயகம் காத்திட தன்

வணக்கம் நேர்களே. அந்தமான் அப்படின்னா சொர்க்க பூமி அப்படின்னு தான் எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வரும். அமைதியான ஒரு இடம், நம்ம டென்ஷன் எல்லாம் போக்கிட்டு, நம்மளுடைய டயர்ட்னஸ் எல்லாம் போக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு வர ஒரு நிசப்தமான ஒரு இடம், இயற்கை காட்சிகள் நிறைந்த இடம், சுற்றுலா பூமி. இப்படி பல வகையில வந்து அந்தமானை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அந்தமானுக்கு பின்னாடி அந்தமான் எப்படி அறியப்பட்டது அப்படின்னு நம்ம உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா, பல வழிகளும் வேதனைகளும் தண்டனைகளும் ஒரு கருப்பு பக்கம் அந்தமானுக்கு நிச்சயமாக உண்டு. அதையெல்லாம் கடந்துதான்

0: புயலுக்கு பின் அமைதி மாதிரி தான் இப்போ அந்தமான் இருக்கு. சும்மாவா வந்தது சுதந்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்து, குடும்பத்தை இழந்து, பல்லவற்றை தியாகம் செய்து, சொத்தை இழந்து, எப்படி எப்படியோ எந்த வகையில் எல்லாம் தியாகம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் தியாகம் செய்து கிடைக்க பெற்றதுதான் இந்த சுதந்திரம். அந்தமானின் அந்த கருப்பு பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாமே. அதுக்காக நம்மிடையே இணையவிருக்கிறார் சிறப்பு விருந்தினர், நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறார் பேச்சாளர் எழுத்தாளர் எஸ் பி காளைராஜன் அவர்கள். அவர்களை வரவேற்கலாம் நிலையத்தின் சார்பாக. வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ காலா பாணி அப்படிங்கிற பேர் வந்து இப்போ ரொம்ப பிரபலமா எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு விஷயம். அந்தமான் அப்படின்னாலே அந்த சிறை தான் வந்து எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வரும். முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சிறை பத்தி நீங்க சொல்லுங்க, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொடுமைகள், அவங்க அனுபவிச்ச கொடுமைகள் இதெல்லாம் வந்து சொல்லணும்னா துயர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது சிறையில அடைக்கிறதுக்காக அவங்களே சிறையை கட்டின கொடூரமும் இங்கதான் நிகழ்ந்தது. அதே மாதிரி தூக்கிலிடுவதற்காக அவங்களே கயிறை திரித்த கொடூரமும் அங்கேதான் வந்து நடந்தது. அவர்கள் சாவதற்கு அவர்களை குழி தோண்டி கொள்ளும் நிலை தான் வந்து அப்போ இருந்தது. செல்லுலார் ஜெயில பத்தி மக்களுக்காக நீங்க சொல்லுங்களேன், இதன் மூலமா நேயர்களுக்கு வந்து தெரியட்டும். சொல்லுங்க சார்.
1: நன்றி அம்மா. அந்தமான வந்து காலாபாணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, ஒரு இருண்ட பூமி அப்படின்னு சொல்லலாம். இருள் அடைந்த தண்ணிக்கு நடுவில் இருக்கிற ஒரு இடம், அதாவது யாருமே வர முடியாத அடைய முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் காலாபாணி.
0: போக முடியாத இடம், இதை விட்டு தப்பிச்சு போக முடியாது.
1: இன்னொன்னு வந்து என்னன்னா, வெளிச்சமே இல்லாம வெளியே உலகமே தெரியாம இங்க வந்து கிடக்கலாம், கிடக்கிற ஒரு இடம் அப்படின்னு தான் இது அறியப்பட்டது.
0: ஒரு தனித்து விடப்பட்ட இடம்.
1: இடம் எங்கேயும் ஊர்களில் எங்கடா கூடுதலான ஒரு தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை அப்படிங்கிறத விட கூடுதலான தண்டனை உயிரோட வச்சே தண்டனை கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடமா தான் இது வந்து அறியப்பட்டது.
0: அதாவது இந்த தீவுல இருக்கிறதே ஒரு பெரிய தண்டனையா தான் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கும் இல்லையா?
1: ஆமா கண்டிப்பா. இங்க வந்து அப்போதைக்கு மலேரியா மாதிரி பெரிய பெரிய நோய்களால எல்லாம் வந்து இங்கே இருந்து ஒரு ஒரு ஒரு இருண்ட பூமி மாதிரி தான் இது இருந்தது. அதனால தான் இதை வந்து காலாபாணின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல வரலாற்று நூல்களில் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதுலாம் என்னென்னா, ஒரு 1857 தான் தண்டனை அடைந்தவங்களை இங்க வந்து வைக்கலாம். அதுல இருந்து நம்ம சொல்லுவோம்
0: தண்டனை கைதிகளை,
1: தண்டனை கைதிகளை இங்க விடலாம். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது அது இதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கு. அது நமக்கு வந்து இப்ப விடுதலை அதை பத்தி பேசுறதுனால இந்த 1857 அதுக்கப்புறம் தான் இங்க வந்து கைதிகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருந்த போது அப்பம்போது ஒரு கலவர் மாதிரி இங்க வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து இங்க சிறை கிடையாது, இதுவே சிறைதான்.
0: இதுவே சிறைதான், இந்த அந்தமான்ல இருக்கிறதே அப்போ சிறையாக தான் இருந்தது.
1: எங்கயும் போக முடியாது யாரும், அப்படி ஒரு இடம் தான். அப்படி இருக்கிற காலத்துல ஒரு கலவரம் இங்க நடந்திருக்கு கைதிகளுக்குள்ளேயோ அல்லது மற்றவங்களையோ. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க ஒரு சிறை அமைக்கணுங்கிறத முடிவு கட்டுறாங்க. அது ஒரு 10 ஆண்டுகளாக அந்த சிறை கட்டுறது நடந்தது. எப்படி அப்படின்னா, இப்ப செங்கல் வச்சு நடக்க பண்ணிருக்கிறாங்க. அப்ப செங்கல் இங்கேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே தயாரிக்கப்பட்டு இங்கே உள்ள அந்த கைதிகளை வைத்தே, அதாவது தங்களை தாங்களே அடைத்துக் கொள்வதற்கு கட்டப்பட்ட ஒரு சிறை அப்படின்னா, இது உலகத்திலேயே அந்தமானில் தான் இருக்கிறது. சிறை கைதிகளே சிறையை கட்டி அதிலேயே வாழுகிறார்கள் என்றால் அது அந்தமானில் மட்டும்தான் நடந்திருக்கிறது. அதே போல தாங்கள் சாவதற்கு தாங்களே கயிறு துரித்த இடமும் இதாகத்தான் இருந்திருக்கிறது. கற்பனை கெட்ட முடியாத ஒரு சிறை இங்க அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 7 விங்ஸ் ஒரு சிறந்தி மாதிரியாக இது இருக்கிறது. இப்ப இருக்கிறது ஒரு 3 தான் இருக்கிறது. பட் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த அமைப்புல யாரும் ஒரு ஆள் மற்ற ஆளை பார்த்துக்கவே முடியாது. ஒரு அறையில ஒருத்தர் இருக்கலாம், அவ்வளவுதான்.
0: இரண்டு அறை.
1: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா,
0: இதுலயே வந்து செல் பிளாக்ஸ், சாலிட்டரி செல்ஸ் அப்படின்னு ஒரு பிரிச்சு பிரிச்சு அவங்கள கொடுமையிலும் கொடுமைப்படுத்தின இடம் இல்லையா?
1: இன்னொன்று, செக் எடுக்கிறது, கயிறு திரிக்கிறது, கடினமான வேலைகள் இங்கே கொடுக்கப்பட்டு, இங்கே இது இங்கே உள்ள சிறையில் நிர்வகிக்கிற அவர் தான் இங்கே வந்து கடவுள் மாதிரி. அவர் என்ன செஞ்சாலும் அதை நம்ம பொறுத்து இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இடமாக இருந்திருக்கிறது.
0: அந்த டிகிரி ஆஃப் பனி

0: இம்பீச்மெண்ட்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப கொடூரத்தின் கொடூரமா வந்து
1: சிறையில போய். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய அந்தமானை வந்து அந்த சிறையை பார்க்க வேண்டும். எப்படி புனித கோயில்களுக்கு நாம் செல்கிறோமோ அதே போல் சுதந்திரத்தினுடைய புனித ஸ்தலம் அப்படின்னு சொன்னா அது அந்தமானைத்தான் சொல்ல முடியும். கொடுமை நிறைந்த இடமாக அங்கு இருந்து இருந்தது. பிறகுதான் என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த விடுதலைக்காக போராளிகள் இருந்தார்களா, அவர்களையும் இங்கே கொண்டு வந்து கைதிகளோடு இங்க வந்து போட்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சிறை கைதி, சிறையினாவே ஒரு குற்றம் செய்தவர்களுடைய இடமாக இருந்தது, கோவிலாக மாறிவிட்டது. இதுதான் இங்கே நடந்தது. அதை 1979 மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து அந்த சிறையில் இருந்ததை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு, சிறையில் கைதிகளெல்லாம் மாற்றிட்டு அந்த இடத்த வந்து ஒரு புனித இடமாக, சிறைச்சாலையை இன்றைக்கி ஒரு எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி, பார்த்து போகிற மாதிரியான ஒரு இடமாக மாற்றியிருக்கிறார். அது மிக மிக பெருமைப்படக்கூடியது.
0: விநாயக் தாமோதர் சாவர்கர் அவர்கள்லாம் இருந்த ஒரு புனித தலம் அதுதான் வந்து நம்ம சொல்லணும். அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சாலும் அவங்க இருந்த இடம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இடமாக வந்து அந்த இடம் வந்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு கண்ணீர் கதையை பின்புலமாக ஒவ்வொரு செல்களும் அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் வந்து நமக்கு கதைகள் சொல்லும். அவ்வளவு கொடூரமான கதைகள் வந்து அங்க அரங்கேறியிருக்கு. இதுல மினி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அந்தமான இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் பாயிண்ட் அப்படின்றத வந்து நம்ம இந்த வரலாற்றுல இருந்து நீக்கவே முடியாது. ஒரு விடுதலை போராட்ட வரலாறு அப்படின்னா வந்து மகாத்மா காந்தியடிகள் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்தமானும் சுபாஷ் சந்திர போஸும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நேதாஜி அவர்கள் முதல் முறையாக வந்து அங்க நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றியது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவும் இருக்குது. இன்றளவும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பிளாக் பாயிண்ட் வந்து சொல்லலாம். 9-17 வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஹர்கர் திரங்கா அப்படின்ற மாதிரி கொடியுடன் நம்ம வந்து செல்ஃபி எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிக்கு பெருமையும் நமக்கு பெருமையுமாக அந்த நிகழ்வு வந்து நிகழ்த்துறதுக்காக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாக் பாயிண்ட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இங்கே வந்தது, அந்தமானும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் அந்த பிளாக் பாயிண்ட்டும் சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி உங்களுடைய அந்த சுபாஷ் சந்திர போஸின் நினைவு கொண்டதற்கு. 45 பட்டினி போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அங்கே. விடுதலை வீரர்கள் தான் அதை செய்ய முடியும். சவார்கரனுடைய அந்த அறை இன்னும் இருக்கிறது. நாங்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு விடுதலை நாள், அதாவது சுதந்திர தின இந்த நாள் தான் எங்களுக்கு கொண்டாட்டமான நாளாக அந்தமானிலே இருக்கும். வேறு ஒரு விழாக்கள் எங்களுக்கு தெரியாது. அன்று ஒரு நாள் தான் சிறையை திறந்து விடுவார்கள் நாங்கள்லாம் போய் பார்க்கறதுக்கு. அப்போ கூட்டம் கூட்டமாக நாங்கள் கல்லூரிகளில் படிப்பவர்கள், பள்ளியில் படிப்பவர்கள், மக்கள் எல்லோருக்குமாக வருடத்தில்
0: ஒரு நாள் மட்டும்தான் அனுமதி
1: அந்த அன்னைக்கு குடியரசு தினத்துக்கும் அனுமதி.
0: சரி சரி சரி,
1: போய் நாங்கள் பார்த்துட்டு வருவோம். வருஷம் வருஷம் போவோம் அங்கே பார்க்கறது. அவ்வளோ ஒரு சந்தோஷமான அது பார்த்துட்டு வர்றது. அப்படி ஒரு இடம் அது. நேதாஜி இங்க வரும்பொழுது அங்க ஜப்பானியர்கள் இங்க வந்து நம்மளை பிடிச்சுக்கிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்களை வந்து நம்ம வந்து பிரிட்டிஷோட நம்ம சண்டை போடுறதுதான் நம்ம நேதாஜியினுடையது, போராளி அவர். அப்ப சண்டை போட்டு ஒரு இடத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது முத முத பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திர இந்தியாவாக ஆன ஒரே ஒரு இது வந்து அந்தமான் தான். அங்கே வந்த போது ஜப்பானியர்கள் வந்து அசாத் இந்து அப்படிங்கிறதுக்குள்ள அது வந்து கொடுக்குறாங்க அவர்கிட்ட. இந்த இடத்தை நாங்கள் பிடித்து விட்டோம், இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்கண்ணா. அப்போ 1943 December 29 நினைக்கிறேன் எனக்கு இங்கே வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறங்குறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்கானா கிரவுண்டுன்னு முன்னாடி சொல்லுவாங்க, இப்போ நேதாஜி கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பழைய அந்த காலத்தில் உள்ள ஒரு கட்டடம் இருக்கிறது, வெறும் வந்து பலகையிலே கட்டின கட்டணம், இப்பவும் அது அப்படியே இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து நம்ம சுபாஷ் சந்திர போஸ் வந்து கொடி ஏற்றிருக்கிறாங்க. முதன் முதலாக மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட அந்த இடம், புனிதமான இடம். அதன் பின்பாக அதை நினைவு கூர்ந்து சரியான ஒரு இடத்திலே தேனாரம் கல்லூரி இருக்கிறது, அதுக்கு பின்புறமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொடியை நாட்டி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றிய அந்த கொடியை நினைவு கூறும் விதமாக செய்தது மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் அங்கே போய் அதை நினைவு கூர்ந்து பார்த்து வர

0: அது அது மிகவும் சிறப்பான ஒரு.
1: செல்லுலார் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் பெங்கால்லேருந்து, மகாராஷ்டிராலேருந்து, உத்தரப்பிரதேஷ்லேருந்து, பீகார்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களும் அங்கே செல்லுலார் ஜெயிலிலிருந்து அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற வரலாறும் வந்து நமக்கு இருக்கு. இப்போ பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல இருக்கும் பொழுது அதிலிருந்து அவங்க விடுதலை பெற்றது எப்படி, இந்தமான் வந்து ஜப்பானியர்களிடமிருந்து விடுதலை பெற்றது எப்படி, இந்த தகவல்கள் வந்து சொல்லுங்க.
0: அதாவது இந்த ஒரு 3 ஆண்டுகள் தான் இங்கே ஜப்பானியர்கள் வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். சரணடைந்து, அதாவது நம்மளுடைய பிரிட்டிஷ் உங்களுடைய சரணடைந்தவுடன் அவங்க திரும்பி அங்கே குண்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிட்டாங்க. அப்போது மீண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கமானது இதை பிடித்து கொண்டது. இந்த 3 ஆண்டுகள் தான் ஜப்பானியர்கள் இங்கே இருந்ததற்கான அடையாளங்கள். இன்றும் அவர்கள் கட்டியது, அவர்கள் நிர்மாணித்த பல அந்த ஒரு இன்னமும் இருக்கிறது. பங்கர்ஸ் சொல்லுவாங்க, ஜப்பான் பங்கர்ஸ் இருக்காங்க அங்கே. அதெல்லாம் நம்ம வந்து இப்பவும் பார்க்கலாம். அதை வந்து யாரும் இடிக்கிறதும் இல்லை. இப்ப கூட ஒரு ரோடு போட்டிருக்கிறாங்க, அந்த பங்கரை நடுவில் வச்சு அதை இடிக்காம ரெண்டு பக்கமும் அந்த ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு அந்த ஜப்பான், அந்த ஜப்பான் பிடித்த போது இங்குள்ள மக்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம்.
1: அதாவது பிரிட்டிஷாரிடம் விழுந்து விடுதலை பெற்றோம் அப்படின்னு நினைச்சா அடுத்தது ஜப்பானியர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுக்கற மாதிரி வந்து அவங்க பண்ண கொடூரம் வந்து அதைவிட மோசமாக இருந்தது. அதாவது அந்தமான் மக்களை வந்து எந்த அளவுக்கு அவங்களை தரக்குறைவா நடத்த முடியுமோ அவ்வளவும் பண்ணிருக்காங்க இல்லையா.
0: என்ன காரணம்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் சண்டை நடக்குது. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, குளிக்கல போய் இருக்க வேண்டிய கட்டாயம், சாக்கு பைகளை வந்து உடையாக அணிந்து கொண்டு இருந்த நாட்களும் உண்டு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குளிக்குல வந்து ஒரு சாக்கு பைய இருக்குல்ல, அந்த சாக்கு பைய கட்டிக்கிட்டு சேலை இருக்காது, சட்டை இருக்காது, துணி இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நிகழ்வு அப்போதைக்கு நடந்திருக்கு. அதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஜப்பானியர்கள் போன பிறகு மறுபடியும் வந்து இவங்க வந்துட்டாங்க. இதுக்கிடையில் சுபாஷ் சந்திர போஸே இருந்தார். அன்றைக்கே சுபாஷ் சந்திர போஸே இந்த இடத்தை வந்து ஷஹீத் தீவு, சுராஜ் தீவு தீப் அப்படின்னு மாத்திருக்காரு.
1: பொருத்தமான ஒரு பெயரை வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும்.
0: அதனுடைய நினைவு படியவே இப்ப வந்து இந்த ஹேவ்லாக்கு அதெல்லாம் இருந்தது எல்லாம் மாத்தி சுராஜ் தீப் இந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க பாருங்க. அதுவும் ஒரு சிறப்பு தான்.
1: ஆமா, போர் பிளேயர் வந்து ஸ்ரீ விஜயபுரமானது. அதே மாதிரி ரோஸ் ஐலாண்ட் வந்து சந்திரபோஸ் ஐலாண்ட். செய்தியை
0: நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் அங்கே ரோஸ் ஐலாண்டிற்கு சென்றிருக்கிறேன். அங்கே ஒரு புத்தகம் இருந்தது, போய் பார்த்துட்டா இப்போ இருக்கிற வசதிகள் அப்போ இல்லை, நடந்து போய் தான் எல்லா இடத்தையும் பார்க்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக அதை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்துட்டு அதில் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவும் நான் எழுதி இருக்கலாம், 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதி. ஒரு பிரிட்டிஷ்காரன் அதில் எழுதுகிறான், மேலே பார்க்குறேன், இருக்கும்போது எங்களுடைய சமூகம் இங்கே வந்து இவர்களை அடிமைப்படுத்தி அரசாண்டு இருக்கிறது என்பது பெருமையாக இருக்கிறதுன்னு எழுதியிருக்கிறான். அப்ப நம்ம நான் அதுக்கு கீழே என்ன எழுதணும்னா, தழும்புகள் நிறைந்ததாக இங்கே இருக்கிறது, இது இருக்கிறது எனக்கு வந்து கொடுமையா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அது கீழே எழுதினேன். அது மாதிரி அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு தனிமையான ஒரு இடம். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே வாழ்ந்த மக்களை இந்த பிரிட்டிஷ்காரங்க அதிக பேர் கொண்டிருக்காங்க. பழங்குடியினரே அவங்க தான் உண்மை, உங்களுடைய விடுதலைக்காக அவங்க போராடி.
1: ஆமா, முதல் போராளிகள் வந்து அவங்க தான் இல்லையா. அதாவது அவங்க வசிப்பிடத்தை வந்து அவங்களை காலி செய்ய வச்சு, அவங்கள புலம்பெயர வச்சு, அவங்கள ஓட ஓட விரட்டி, உல்லாசமாக வந்து அவங்க நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து ஆரம்பிச்சு, அவங்கவங்களை இடத்தை விட்டு அவங்கவுங்கள நகர்த்துறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு டாமினேஷன் அதுல இருக்கு இல்ல.
0: அருமையாக நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க ஜங்கலி கார்டன் கேள்விப்பட்டிருவீங்க. அங்க என்னன்னா அங்க ஆதிவாசிகள் இருந்த இடம், அபடின் பஜார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. கீழே வந்து இப்ப நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு வர்ற கடல, அந்த இடத்துல அந்த இடத்துல போர் நிகழ்ந்த இடம், அது பல பேர் இறந்த அந்த இடம். இவங்க எல்லா ஆதிவாசிகளும் அப்போ பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியா கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணலை. அவங்க நிறைய அம்பெல்லாம் போட்டு ஜரவாசெல்லாம் பெரிய அம்பு போட்டு கொண்டுருவாங்க ஆளுங்களெல்லாம்.
1: அதாவது இப்படிப்பட்ட ஒரு பயத்தை வந்து காட்டுவாசிகளிடையே, ஆதிவாசிகளிடையே

0: இங்கேயே இருக்கக்கூடிய மனிதர்களிடையே ஏற்படுத்தினது பிரிட்டிஷாருன்றதையும் நம்ம உண்மையை ஒத்துக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னாக்கா அவங்க இருப்பிடத்தை வந்து அவங்களை அச்சுறுத்தி, அவங்களை வந்து ரொம்ப பயத்துக்கு உள்ளாக்கி, அவங்கள வந்து சாகடிச்சு, அவங்களை இந்த இடத்தை விட்டு துரத்தி, இவ்வளவு வேலைகளும் வந்து பிரிட்டிஷார் பண்ணதனுடைய விளைவுதான். சாதாரணமான ஒரு நார்மலைஸான மக்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களால நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னு தற்காத்துக்கிறதுக்காக அவங்க அந்த பண்ணிருக்காங்க இல்லையா.
1: அதை வந்து கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்கள வந்து திருத்துறதுக்காக என்ன விட செய்யுது, அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு கொண்டு போய் உணவுகள் கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்கள வந்து நம்மளோட சேர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் செய்யணுமோ அவ்வளவையும் செய்யறது நாங்கள் கண்ணால் பார்த்தோம். இன்னொரு நீங்கள் ஒன்று சொன்னீங்க மினி இந்தியா அப்படிங்கிறத பற்றி. எல்லா மக்களும் இங்கே வாழ்றதுனால மினி இந்தியா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஊர்லேயுமே எல்லா மொழிகள் சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. பாம்பேக்கு போனால் இருக்கிறாங்க, சென்னைக்கு போனால் இருக்கிறாங்க, கல்கட்டாவில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துல அதே மாதிரி அந்தமான டெல்லியில் இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்தமான்லேயும் எல்லா மொழியாளர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதனால் ஒரு அப்போ ஏன் இது மினி இந்தியா இது மாத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். அந்தமான் ஏன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு விளக்கிறேன். இங்கே வந்து
0: அனைவரும் சமம்,
1: ஜாதி கிடையாது.
0: எது தேவை மனிதனுக்கு அப்படிங்கறது வந்து ஆத்மார்த்தமா இங்க வந்து ரொம்ப சாதாரணமா எளிமையா வந்து இதை பின்பற்றுறாங்க அப்படிங்கறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்.
1: ஆனா மிகவும் இன்னும் ஒரு இது இருக்குது, மத வேறுபாடு கிடையாது.
0: ஜாதி மதம்
1: உங்களுக்கு சொல்லணும்னா இங்க விஸ்வகர்மா பூஜை இங்க இதுல நடத்துவோம், ஆனா அதுக்கு வந்து செக்ரட்டரியா வந்து சம்சதலி இருப்பாரு. ஏறு கோயில் விழாவுக்கு, இது நான் உண்மையிலே சொல்றேன், கண்ணால கண்ட இடம் இது. துர்கா பூஜை நடக்கும், அங்கே உள்ளவர் வேறு மதத்தை சார்ந்தவர் இருப்பார். கிருஷ்ணனில் ஒரு டிக்லி வச்சு விடுவார், பூஜை பண்ணி விடுவார். இப்படியெல்லாம் இங்கே நடக்கிறது உண்டு. இது இரண்டாவது தன்மை.
0: ஓகே,
1: இன்னும் படி மேல் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரே குடும்பத்தில்
0: வெவ்வேறு ஸ்டேட்டு, வெவ்வேறு மதம், வெவ்வேறு மொழி எல்லாம்
1: மிக்ஸ்டு. நான் கிறிஸ்டினை கட்டினா கிறிஸ்டினா மாற்று, இல்லை முஸ்லீமா மாற்றுலாம் சொல்கிறாங்க இல்லையா, இங்க அது கிடையாது. அவங்க எந்த,
0: அதாவது ஒரு மனிதம் வந்து போற்றப்படும் இடமாக வந்து அந்தமான் இருக்குது.
1: ஒரு குடும்பத்துக்குள்ளே
0: யாரும் யாரையும் வந்து கம்பல் பண்றது கிடையாது.
1: இதுதான், இதனாலதான் இந்த அந்தமான் அப்படிங்கிறது மினி இந்தியா,
0: பாரத விலாசன் சொல்லலாமா?
1: ஆமா,
0: ஓகே.
1: கனவு வந்து பாரதியார் கண்ட கனவு, சும்மா வாயில பாடிட்டு போயிட்டாரு, இது வரைக்கும் நம்ம இந்தியா இப்படி ஆகல. ஆனால் அந்தமான்ல கிராமம் இல்லை, இது பெரிய டவுனாகவும் இல்லை. இன்னொன்று மலையை சுற்றி கடல், அப்படி ஒரு இடம் இது தான். மற்ற இடம்லாம் ரொம்ப பூமிகள் இருக்கும், அதில் வந்து கடல் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு மலை, இது அதை சுற்றியான கடல்.
0: அதாவது மகாகவி பாரதி சொன்ன வரிகள் தான் வந்து நினைவுக்கு வருது. கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர், எங்கும் காணரும் வீரரும் பெருந்திரு கூட்டம், நம்பர்க்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உயிரை ஈந்தும் அந்த கொடியினை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, உயிருக்கு நிகரா எது இருக்க முடியும், உயிரை கொடுத்தேனும் நம்மளுடைய கொடியை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வீரர்கள்லாம் உண்டு. தன்னுடைய இன்னுரை நீத்த வீரர்களும் வந்து இந்த மண்ணில் தான் வந்து இருக்கிறாங்க. கொடி காத்த குமரன், மாதங்கினி அசுரா, கனகலதா பர்வா, இப்படி போன்றவர்கள் வந்து கொடியை காப்பதற்காகவே நம் தேசத்தின் கொடி விழுந்து விடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து என்னுடைய கொடியை விழ விட மாட்டேன் அப்படின்னு கொடியை இருக பற்றி தன் உயிரை கூட வந்து துச்சமாக நினைத்து உங்களுடைய உயிரை தியாகம் செய்து கிடைக்க பெற்றதுதான் வந்து இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை வந்து பேணி காக்க வேண்டியது வந்து நம்மளுடைய பொறுப்பு. ஹர்கர் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நம் கொடியோடு சேர்த்து நம்ம இந்திய நாட்டின் பெருமையை வந்து மேலும் மேலும் உயர்த்துவதற்காக செல்ஃபி எடுத்து அந்த போர்ட்டலில் போடணும் அப்படின்னு முன் எடுப்பு வந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அமைதியின் இருப்பிடமாக இந்த அந்தமானுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய வரலாற்று எதிரொலியும் வந்து இந்த நாட்டின் விடுதலைக்காக சொல்லுனா துயரம் அடைந்த விடுதலை போராட்ட வீரர்களின் துயரத்தையும் வேதனையும் தாங்கி கொண்டிருக்கிற இந்த அந்தமான் குறித்து சில அறியப்படாத தகவல்களை வந்து நேயர்களுக்காக அளிச்சுங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நமக்கு விடுதலை அடைந்த அந்த நாளை எல்லா மக்களும் அவரவர்கள் வீட்டில் மூவர்ண கொடியை ஏற்றி அதை வந்து ஒரு வழிபாட்டுக்குரியதாக நாம் மகிழ்ச்சியில் கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.
0: இது வந்து அவ்வளவு கௌரவத்துக்குரிய ஒரு விஷயம். சுதந்திரத்தின் அந்த அருமையை மேன்மையை நாம் பேணிக்காக்க

0: வேண்டும். அது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமையாகவும் வந்து இருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி சார்.
1: நன்றி அம்மா.
0: தேங்க்யூ.
2: நேர்களே, சுதந்திர தினமான இன்று நம்முடன் பங்கேற்றவர் எழுத்தாளர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு எஸ்பி காளைராஜன் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ரேவகீஸ்வரி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
3: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட, தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.
0: வணக்கம் அந்தமான் மக்களே. ஹர்கர் திரங்கா 2026 மற்றும் வந்தே மாத்திரம் பாடல் உருவாக்கப்பட்டது 150வது ஆண்டை கொண்டாடும் விதமாக மத்திய அரசின் முன்னெடுப்பாக செல்பி வித் திரங்கா ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நமது பெருமை மிகு மூவர்ண கொடியுடன் செல்பி புகைப்படம் எடுத்து அப்புகைப்படத்தை www.hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். சுதந்திர விழா கொண்டாட்டங்களின் ஒரு அங்கமாக டிஜிட்டல் கொண்டாட்டமும் இணைந்திருக்கிறது. ஆம் நேயர்களே, நீங்கள் பதிவேற்றம் செய்யும் புகைப்படத்தில் வந்தே மாதரம் பாடல் தானாகவே இணைந்துவிடும். வாருங்கள் நேயர்களே, நமது தேசத்தின் பெருமையை ஒன்றாக இணைந்து கொண்டாடுவோம். ஹர்கர் திரங்கா 2026 என்ற மத்திய அரசின் முன்னெடுப்பில் தேசபக்தியுடன் அனைவரும் கைகோர்ப்போம். ஆம் மக்களே, செந்நீர் சிந்தி தம் இன்னுயிரையும் ஈந்து காத்த நம் தேசிய கொடியின் மகத்துவம் அறிவோம். நம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துவோம். சுதந்திர விழாவை போற்றிக் கொண்டாடுவோம்.

0: நமது கொடி, நமது தேசம், நமது பெருமை.
1: நேர்களியத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடை பெறுவது என்று உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேர்களே.
2: अभी आप तमिल कार्यक्रम सुन रहे थे. ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है. आइए अब सुनते हैं बांग्ला कार्यक्रम.